一一一用唔得，慢慢呢个朋友分，哇一样咁多你都爱 change menu， 依家执咁多十二个位，我 change 六个，烧落鱼，我抽乜嘅料，乌羊肉，竹粒，千牛板，呢个羊肉好，今日我功夫咁多靓啲 ，OK？ 诶、okay.。Papa, kita kocong ya ya telok sini ko ngau konek sini ko yong. Oh sab soy ya cai papa. Kim kai kem tosik yong ah o lo say o papa pei ko taro kese pei ko taro kese. Di ko yong ah yuti di ko yau ah muda ko kembiak pei.被那个蓝药，被青刀，被阿白银，被小小白椒，我们被奇怪，被一切，我们被老问题，问题，问题，两个钟搞定。你得十分钟，十五分钟得。